0: Let's get to your top story, and that's the investigation into the building collapse that took place in Satyanaketan in the national capital. And that is only widening. The heat is now mounting on other unsafe structures as well. An adjoining PG by the name Kanak Lata has been marked for demolition over structural concerns. A fourth arrest has also been made with the labour contractor overseeing the repair work taken into custody. And he was taken into custody from Kasak Ganj in Uttar Pradesh. The owner's son Mahesh has told investigators that he managed the buildings, day to day. That is what he was taking care of, maintaining the building. And that's how we know how much he was taking care of the building. The building was leased to this PG operator, the Hostel Days, and that was back in August of last year. With repair work underway when it collapsed, now the Delhi government is working on safety policies when it comes to such establishments. With the minister, Ashish Sood, meeting with students, and the matter has reached the top court. The Supreme Court will be hearing the case tomorrow, that's the 10th of September, and has indicated that it could issue a pan-India safety norm when it comes to PGs.
1: Last evening, in a very high-level meeting, chaired by Honorable Lieutenant Governor Ji and our Chief Minister, Srimati Rekha Gupta Ji, we had deliberated to come out with a important legislation or a policy to regulate the coaching institutes and the PGs running across the city.
0: Switching tracks now to the Vande Mataram row that has only come back. It's made a huge comeback, and this time around it's the Congress versus its own allies and also the BJP. The Congress has appealed to the ally National Conference in order to sing only the two stanzas that was adopted back in 1937, arguing that the full version sits uneasily with India's pluralist and secular ethos. Now, this came after the Chief Minister Omar Abdullah and Farooq Abdullah stood for the entire song at the International Film Festival in Srinagar. Now, the BJP hit back at the Congress, saying it has been totally isolated on the issue, pointing out that even its allies have no objection to the full version. The BJP went a step further, accusing the Congress of wanting to become the new Muslim League of the 21st century.
2: The Mataram ko sampurna roop se gaane ke sansad dwara parit niyam ke bavajood, Congress party ne aaj KC Venugopal ji ke dwara jo baat kahi hai, usse ek baat bahut saaf ho gayi hai. कि इस समय संपूर्ण वंदे मातरम को गाने में कांग्रेस पार्टी के सहयोगी दलों को भी अब कोई आपत्ति नहीं है. यहां तक कि एनसीपी और नेशनल कॉन्फ्रेंस तक के नेता इसके संपूर्ण गायन में सम्मिलित हो रहे हैं, मगर कांग्रेस इसके बावजूद यह आपत्ति कर रही है. अर्थात इससे एक विषय साफ हो गया है कि कांग्रेस 21वीं सदी की मुस्लिम लीग बन गई है.
0: Switching tracks now to Tamil Nadu, the war of words that just won't cool down as far as that mounting pressure comes, as far as politics that has completely erupted. Despite the Chief Minister's clarification that the hand-jaw gesture made in the assembly wasn't intended as a jibe, the DMK seems unconvinced. We have Kanimuri calling those remarks of Vijay the lowest of the low. DMK MP P. Wilson accused the Chief Minister of choosing a political optic over answering questions on the situation of the law and order in the state. This comes after TVK Minister CTR Nirmal Kumar insisted that MISA cannot be invoked in every discussion, even insinuating Stalin's past remarks against Indira Gandhi, leading to his 1976 arrest. The BJP accepted Vijay's clarification, however, it said that no chief minister should body shame others using gestures in the assembly.
3: MISA emergency kochapadutharaaru நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் தி லோவஸ்ட் ஆஃப் தி லோ.
4: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணதில் எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதுங்களோ அதில் விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றியோ எதுவும் பேசல. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரியா கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்கள்ல திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனா எல்லாமே மிசால கைது செய்தா கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிசால வழிப்பறி வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்ல பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்ப இருந்த இப்ப இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்.
0: And let's also talk about, you know, what's really been happening in Tamil Nadu. Vijay's TVK-led alliance had set to huddle again today, the second such meeting in a matter of 2 months. The Congress, the MDMA-K, as well as VCK and IUML are expected to be in attendance. But the left is likely to give it a miss for a second straight time as they continue to support the government from the outside. This comes even as CPIM has slammed what it is calling, basically, as far as this Tamil Nadu Assembly is concerned. The meeting comes at a very difficult time for the alliance, with the Congress miffed with the TVK's continued push for Vijay as a potential face of the prime ministerial candidate. Also on the table, the row over Vijay's remarks on Stalin, the now retracted circular of the government warning students from joining the left protests, and the cancellation of that airport project of Palandur. With an alliance name and a common minimum program still pending, today's meeting is being closely watched for signs of strain. And with that, we're taking a very short break. Coming up on the other side, Iran has fired 20 ballistic missiles in the Middle East, in Jordan. We're going to get you details as to what's escalating in the Middle East.

0: पूर्ण गायन में सम्मिलित हो रहे हैं, मगर कांग्रेस इसके बावजूद यह आपत्ति कर रही है। अर्थात इससे एक विषय साफ हो गया है कि कांग्रेस 21वीं सदी की मुस्लिम लीग बन गई है।
1: Swing tracks out to Tamil Nadu, the war of words that just won't cool down as far as that mounting pressure comes, as far as politics that has completely erupted. Despite the Chief Minister's clarification that the hand-draw gesture made in the assembly wasn't intended as a jibe, the DMK seems unconvinced. We have Kanimuri calling those remarks of Vijay the lowest of the low. DMK MP P. Wilson accused the Chief Minister of choosing a political optic over answering questions on the situation of the law and order in the state. This comes after TBK Minister CTR Nirmal Kumar insisted that MISA cannot be invoked in every discussion, even insinuating Stalin's past remarks against Indira Gandhi leading to his 1976 arrest. The BJP accepted Vijay's clarification, however, it said that no chief minister should body shame others using gestures in the assembly.
2: MISA emergency kochapadutraru நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காமல் மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் தி லோவஸ்ட் ஆஃப் தி லோ.
3: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணதுல எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதுங்களோ அதுல விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பத்தியோ நீதிமன்றத்தை பத்தியோ எதுவும் பேசல. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்கள்ல திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனா எல்லாமே மிசால கைது செய்தா கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிசால வழிப்பறி வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்ல பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்ப இருந்த இப்ப இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21வது அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்.
1: And let's also talk about, what's really been happening in Tamil Nadu's, which is TVK-led alliance that's set to huddle again today, the second such meeting in a matter of 2 months. The Congress, the MDMAK, as well as a VCK and IUML are expected to be in attendance. But the left is likely to give it a miss for a second straight time as they continue to support the government from the outside. This comes even as CPIM has slammed what it is calling, basically, as far as this Tamil Nadu Assembly is concerned. The meeting comes at a very difficult time for the alliance, with the Congress miffed with the TVK's continued push for Vijay as a potential face of the prime ministerial candidate. Also on the table, the row over Vijay's remarks on Stalin, the now retracted circular of the government warning students from joining the left protests, and the cancellation of that airport project of Palandur. With an alliance name and a common minimum program still pending, today's meeting is being closely watched for signs of strain. And with that, we're taking a very short break. Coming up on the other side, Iran has fired 20 ballistic missiles in the Middle East, in Jordan. We're going to get you details as to what's escalating in the Middle East. Stay.

0: now a target here, whether there is any sort of involvement that they have found, whether there's any sort of information that has come in to the hands of the enforcement directorate in this regard is something that's going to be interesting, because there are multiple locations in Belagavi, in Bengaluru, in Maharashtra that are being searched. Many of them, like you said, linked to this individual named Manjunath, who is the brother-in-law of Minister Satish Jarkiholi. But now with the searches being conducted at the minister's residences and places linked to him, is definitely going to, of course, also draw in a little bit of political ire from the Congress party here in all likelihood.
1: Deepak, as always, thanks so much for joining us with the lowdown. All right. Meanwhile, Karnataka Chief Minister D.K. Shivkumar's breakfast at the agriculture produce market has drawn flak from the BJP. Now, he's seen enjoying his breakfast in a steel plate while others eat in plastic plates. While others had their tea in paper cups, the Chief Minister was enjoying his tea in a glass. Now, sources tell NDTV that the Chief Minister was served breakfast in a steel plate by the owner. He did not choose to eat in that steel plate himself, but the BJP is not letting this one pass. The BJP is hitting out at the Congress and calling it the reality of the party, pointing at what they call are the double standards of the Congress party.
2: This tells you that even workers know that the Congress leaders will not eat in the same plate as the workers are eating. This further exposes that even in the mind of the laborers and the poor people, the Congress party is a party of shanshas, and the Congress party shows double standards. Had D.K. Shivkumar been a man who believed in equality, he would have eaten in the same plate as the laborer is. So if you recall Rahul Gandhi's statement, you had a story from Tamil Nadu, which is a Congress-ruled state, where there is discrimination done on the basis of caste line. Now you have another Congress-ruled state where the Congress Chief Minister, on the instructions of Rahul Gandhi, is discriminating against the poor laborers coming from the marginalized community. This tells you how much hate the Congress party has for the laborers and the poor people. This exposes the Congress party and Rahul Gandhi further.
1: Well, on that note, let's get you the latest update from Tamil Nadu, where the political attacks continue to mount. Despite Chief Minister Vijay's clarification that the hand-jaw gesture made in the assembly wasn't intended as a jibe, the DMK seems unconvinced. Meanwhile, Kanimori called Vijay's remarks the lowest of the low, as we had covered. DMK MPP Wilson accused the Chief Minister of choosing political optics over answering questions on law and order. And this comes after TVK Minister CTR Nirmal Kumar insisted that MISA cannot be invoked in every discussion, even insinuating Stalin's past remarks against Indira Gandhi leading to his 1976 arrest. The BJP has accepted Vijay's clarification. However, it said that no Chief Minister should body shame others using gestures in the assembly. Here are the reactions you need to listen to.
3: MISA emergency kochapadutharare நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதன் வரலாறு தெரிய வேண்டும் கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டா அதுக்கு பதில் சொல்லணும் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க அண்ட் டுடே தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் தி லோவஸ்ட் ஆஃப் தி லோ
4: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணதுல எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதுங்களோ அதுல விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பத்தியோ நீதிமன்றத்தை பத்தியோ எதுவும் பேசல எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார் சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு இருக்கிறது தானே பேசினாரு மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்கள்ல திருட்டு வழக்கு வழிப்பறி வழக்கு பெண்கள் குறிச்சு வழக்கு கைது செய்யலாம் ஆனா எல்லாமே மிசால கைது செய்தா கன்சிடர் எல்லாம் பண்ண முடியாது மிசால வழிப்பறி வழக்கும் இருக்கும் கொலை வழக்கும் இருக்கும் திருட்டு வழக்கும் இருக்கும் இல்ல பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும் ஏன் 20 அம்ச திட்டத்தின் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்ப இருந்த இப்ப இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்
5: Sir, with great respect, it shows his immaturity. He is using the platform of the assembly as a area for inventing reels. Our leader of opposition, Mr. Udayanidhi Stalin,

0: இருக்காங்க. அண்ட் டுடே த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் த லோவஸ்ட் ஆஃப் த லோ.
1: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணதுல எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதோ அதுல விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பத்தியோ நீதிமன்றத்தை பத்தியோ எதுவும் பேசல. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்களில் திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனால் எல்லாமே மிசாவில் கைது செய்தால் கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிசாவில் வழிப்பறி வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்லை பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்போ இருந்த இப்போ இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்.
2: சார், வித் கிரேட் ரெஸ்பெக்ட், இட் ஷோஸ் இஸ் இம்மெச்சூரிட்டி. ஹி இஸ் யூசிங் தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் தி அசம்பிளி ஆஸ் அ ஏரியா ஃபார் இன்வென்டிங் ரீல்ஸ். அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஹஸ் கிளியர்லி பாயிண்டட் அவுட் ஹவு ஃபார் த லா அண்ட் ஆர்டர் வித்இன் 100 days it has gone considerably down. So these are all questions were raised by the leader of opposition on the floor of assembly and wanted the chief minister to answer, reply for that. But yesterday, instead of replying to those questions, pointed questions, Mr. Vijay, he started reading line by line a communication from the enforcement directorate.
0: Yeah, he showed that, but I also didn't think that he had some intention of showing that, but he is really magnanimous enough to immediately has come out with the explanation. I did not intend to do any body shaming. So when a chief minister is telling that, if he is showing a mannerism which is intent to be a body shaming, it is not acceptable, but he has come out with the explanation, so we'll accept that explanation.
3: Meanwhile, a Karnataka minister has triggered a political storm after using highly derogatory language against BJP MLA and his family. Devanagari in charge minister SS Mallika Arjun was interacting with the farmers over water supply issues when he lashed out at Harihar BJP MLA BP Harish. The minister called Harish the son of a prostitute and even told the farmer to hit the MLA with a slipper. The remarks have drawn a sharp response from the Karnataka BJP chief, B.Y. Vajendra, who has now accused the minister of crossing all limits of decency. Vajendra said that power does not justify such language and said that the minister had insulted the BJP MLA's parents as well as people of his constituency.
4: ಮತ್ತೊಂದು ಕಡೆ ದಾವಣಗೆರೆ ಉಸ್ತುವಾರಿ ಸಚಿವರು ನಮ್ಮ ಹರಿಹರ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರಾಗಿರುವಂತಹ ಬಿಪಿ ಹರೀಶ್ ರವರ ಬಗ್ಗೆ ಬಹಳ ಅಸಂವಿಧಾನಾತ್ಮಕ ಪದಗಳನ್ನು ಬಳಸಿದ್ದಾರೆ, ಬಹಳ ಕೆಟ್ಟ ಪದಗಳನ್ನು ಬಳಸಿದ್ದಾರೆ. ತಂದೆ ತಾಯಿಂದ್ರನ್ನು ಕೂಡ ಬೈದಿದ್ದಾರೆ. ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಕುಟುಂಬದ ಹಿನ್ನೆಲೆಯಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥವರು ಒಬ್ಬ ಶಾಸಕರ ಬಗ್ಗೆ ಈ ರೀತಿ ಕೆಟ್ಟದಾಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೇವಲ ಹರೀಶ್ ಅವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅಪಮಾನ ಅಲ್ಲ, ಆ ಕ್ಷೇತ್ರದ ಮದ್ದಾರಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅಪಮಾನ. ಅಧಿಕಾರ ಇದೆ ಅಂತೇಳಿ ಈ ರೀತಿ ಶಾಸಕರ ಬಗ್ಗೆ ನೀವು ಮಾತನಾಡ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ಅಂತೇಳಿ ಜನ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ. ಒಬ್ಬ ಚುನಾಯಿತ ಪ್ರತಿನಿಧಿಗಳ ಬಗ್ಗೆ ಒಬ್ಬ ಮಂತ್ರಿ ಇದ್ದೇನೆ ಅಂತೇಳಿ ಅಧಿಕಾರದ ಮದದಿಂದ.
3: Meanwhile, Keralam Grand Mufti's patriarchal remarks a few days ago triggered a social media storm more than a political one. A TV debate on the row has now brought a Keralam journalist under fire. Her name, Aparna Kuru, She's now been